0: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கிளி போல் நான் சும்மாவா சும்மாவா சும்மாவா

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: ஜென்ஸ் எல்லாம் நம்மளு பிள்ளை இருக்கே சும்மா வாய் போட்டு மாற்றிப்பிடிக்கா மாற்றிப்பிடிக்கா
2: மழையிலும் வெயிலும் கூட